0: 819 kHz ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிசியசு வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி.

மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வெள்ளிக்கிழமை பக்தியுடன் மத்திய வணக்கம். வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஜூன் மாதம் 5ஆம் தேதி. நம் வைகாசி மாதத்தின் 22ஆம் நாள். இன்றைய நாளில் இறைவனின் அருளால் உள்ளம் மகிழ்த்தும் இந்நாள் உங்களுக்கு நலம் தரும் நாளாக அமையட்டும். வெள்ளிக்கிழமை தோறும் நாம் வழங்கும் உங்கள் நிகழ்ச்சி, உங்கள் 2வது தமிழ் நிகழ்ச்சி, சரியாக பிற்பகல் 1 மணிக்கு தொடங்கி 1:30 மணி வரை. ஆம், இன்றைய 3:30 மணி நேரத்தில் நாம் ஒரு பக்தி நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோம். பக்தி சுவை மிகுந்த பாடல்கள் அவரிசையில் இதோ முதலில் இடம்பெறுவது கடவுள் வாழ்த்து.

நாம் வாழ்த்தி வணங்குவோம். வெள்ளிக்கிழமை வழிபாட்டிற்குரிய சிறந்த நாள் மாற்றுவதற்கு மன தூய்மையும் முறையான வழிபாட்டு முறைகளும் மிக முக்கியம்.

வெற்றி கடவுளான விநாயகனை போற்றும் பக்தி மிகும் பாட்டுக்கு பிறகு சிவபெருமானை போற்றும் பக்தி தன்னும் ஒரு பாடல். வெள்ளிக்கிழமை மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. வீட்டில் உள்ள பூஜை அறையை சுத்தம் செய்து நாம் விளக்கேற்றி வழிபடுவது வழக்கம். இதோ சிவபெருமானை போற்றும் பக்தி மிகவும் இந்த பாடல். சிவ சிவ சங்கரா.

சிவபெருமானை உணர்த்தும் சக்தி வாய்ந்த பிரபலமான பொன்மொழி. அறிவே இல்லாதவன் சிவன், அவனுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, அவனே எல்லாவற்றுக்கும் ஆதாரம். மேலும் கோபம் என்பது பல வீணமல்ல, அதுவே பிரளயத்தின் தொடக்கம். அதை அடக்க கற்றவனே சிவனின் பக்தன். ஓம் என்றும் உன் பாதம் பணிந்தோம்.

வெள்ளிக்கிழமை புனித நாளில் என்பது மகாலட்சுமி மற்றும் அம்பாளின் பரிபூரண அருளை பெற்று தரும் மங்களகரமான நாளாகும். இந்நாளில் இறைவனின் அருளை முழுமையாக பெற நீங்கள் காலையிலும் மற்றும் மாலையிலும் வீட்டில் பூஜை அறையும் வாசப்படியிலும் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். கோடி மங்களம் பக்தி கோடி மங்களம்.

கோதி மங்களம் தரும். வீட்டுக்கு மாலையில் அருகிலுள்ள துர்கை மாரியம்மன் அல்லது லட்சுமி திருக்கோளுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ விளக்கு அல்லது நெய் தீப ஏற்றி வழிபடுவது தடைகளை நீங்கும்.

வெள்ளிக்கிழமை நாளான சிறப்பான செழிப்பான நாளாகும். நம் வாழ்க்கையில் நம்பிக்கைதான் வாழ்க்கை ஆதாரம் அல்லவா? இதோ பழம்பெரும் பாடகர் டி எம் சௌந்தரராசன் அவர்கள் இனிய குரலில் வரும்

பழமை வாய்ந்த இன்னும் ஒரு திருமுருகனை போற்றும் பாடல் நம் உள்நாட்டு கலைஞர் திரு தேவராஜ் முத்துசாமி அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடிட்டார்கள்.

உங்களின்றைய நிகழ்ச்சி பக்தி நிகழ்ச்சி இனிய பாடலுடன் திருமாலை போற்றும் பக்தி மிகும் பாடலுடன் நிறைவு பெறும். இன்றிரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதழி வரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி செருவி நிகழ்ச்சி. கேட்க மறவாதீர்கள் நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் ரத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுங்கள். உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜி அரசியர்களின் நன்றி.

0: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
1: வணக்கம் அன்பு நேயர்கள்.

மாலை நேரத்தின் அழகை தாண்டி இரவின் அமைதி மெதுவாக நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது. நாள் முழுவதும் உழைத்து கடமைகளை நிறைவேற்றி இப்போது குடும்பத்துடன் அமைதியாக அமர்ந்து ஓய்வெடுக்கும் இந்த இனிய நேரத்தில் உங்கள் இசை அருவி நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இசை அருளின் இறை அருளின் ஒலியோடு முதல் பாடலை கேட்போம்.

இரவு என்பது வெறும் ஒரு நேரம் அல்ல, அது நம்மை நாமே சந்திக்கும் நேரம். நாள் முழுவதும் ஓடிய எண்ணங்கள் கொஞ்சம் அமைதியடையும் நேரம். குடும்பத்தினருடன் சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளும் நேரம். அந்த அழகான தருணங்களோடு இசை இன்னும் இனிமை சேர்க்கிறது. இதோ உங்கள் இரவுக்கான அடுத்த திரைப்பட பாடலை வழங்குகின்றோம்.

சிலர் இப்போது இரவை உணவை முடித்து ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பீர்கள். சிலர் குடும்பத்துடன் தேநீர் அருந்து கொண்டிருப்பீர்கள். சிலர் நாளைய வேலைகளை நினைத்து கொண்டிருப்பீர்கள். எங்கு இருந்தாலும் இந்த இசை உங்கள் மனதில் ஒரு சிறிய புன்னகையை மலரச் செய்யட்டும். அடுத்த இனிய பாடல் உங்களுக்காக வழங்குகின்றோம்.

பகலில் நேரம் வேகமாக ஓடிவிடுகிறது, ஆனால் இரவு மட்டும் கொஞ்சம் மெதுவாக நடக்கிறது. அதனால்தான் பல இனிய உரையாடல்களும் அழகான நினைவுகளும் குடும்பத்தின் சிறப்புகளும் இரவு நேரத்தில் பிறக்கின்றன. அந்த இனிய தருணங்களோடு அடுத்த பாடலை கேட்போமாக.

நாள் முழுவதும் உழைத்த கைகளுக்கும் சிந்திக்க மனதிற்கும் அன்பை பகிர்ந்த இதயங்களுக்கும் இந்த இரவு ஒரு சிறிய பரிசு. அந்த பரிசை இன்னும் இனிமையாக இசையருவி உங்களுடன் உள்ளது. அடுத்த பாடலை கேட்பீர்களாக. வானொலி நேயர்களே, இத்துடன் இசையருவி எனும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி.